0: தன்னனை உணரட்டே, மேக வசந்தம் புலரட்டே.
1: உணர தன்னனை உணரட்டே,
0: நிறைய தங்கனை நிறையட்டே, ஹரித விப்ளவம் படரட்டே.